பசியேம சரதசதம், ஜீவேம சரதசதம், நந்தாம சரதசதம் இத்தியாதீன் அப்பி. சதாயுஷ்ய சுகசாந்தி க்ஷேமாதி பிரதானதயா இஷ்டசித்தி பிரார்த்தனா பராணி கதிதானி பிரதீபஸ்ய உபாயாஹ கிஞ்ச தமசோமா ஜோதிர்கமயா அசதோமா சத்கமயா மிருத்யோர்மா மிருதங்கமயா இத்தியாதீனி வைதிக வாக்கியானி மானவஸ்ய சிந்தா க்ளேச துக்க பிரதாத்து அசன்மார்காத்து மிருத்யு பிரதாத்து மாம் உத்தர மிருத்யுரஹிதம் மோக்ஷப்ரதம் ஜோதி ரூபம் சன்மார்க்கம் உபதிச இதி பிரார்த்தனாம் போதயந்தி. தத் சமாதான ரூபேண பிரதீபயேம ஜகத் சர்வம் இதி பிரகிருதம் வாக்கியம் உபாத்தம் இத்தியபி வக்தும் சக்யதே. தீபாராதனம் பிரதீபனே பிரதம சாதனம் தத்ர பிரதானதமோ நிவர்த்தக சாதனேஷு பிரதானதயா தீபா பிரதமதாக பிரசஸ்தா பவதி. ததாஹி அந்தகாரே சந்நிஹிதாமபி முக்கியம் வஸ்து நத்ருஷ்யதே. யதா தீபா சந்நிதாப்யதே தரா ஜனாஹ பிரதிபந்தகஸ்ய தமசா நிவருத்திய வஸ்து த்ருஷ்ட்வா ஆனந்தம் அனுபவதி. அத்தேவ சந்தியா தீபம் பிரதி ஏவம் பிரசம்சா ஸ்ரூயதே. தீபஜோதி பரப்ரஹ்ம தீப ஏஷ ஜனார்தனாஹ தீபேன ஹ்ரியதே பாபம் சந்தியா தீபம் நமோஸ்துதே இதி. தீபஸ்ய சாக்ஷாத் ஸ்ரீஹரி ரூபத்வாது தீபஜோதிஷா பரப்ரஹ்ம ரூபத்வாச்ச மாணவாஹ லோகே தேவதாராதனாதிஷு சர்வதாஹ பிரதமதாஹ தீபாராதனம் ஆச்சரந்தி. அத்தேவ தீபம் வினா மந்திரம் அப்ரசஸ்தம் தூபம் வினா பூஜனம் அப்ரசஸ்தம் இதி வ்ருத்தாஹ ப்ரவதந்தி. கிஞ்ச அக்னிமுகா வை தேவாஹ இதி வைதிகம் வாக்கியமேவம் போதயதி. யஜ்ஞயாகாதிஷு தேவதாராதனாதிஷு ச தேவதாமுத்திஷ்ய அஸ்மாபிஹி யத் த்ரவ்யம் சமர்ப்யதே தத் தாஹ தேவாஹ கதம் ஸ்வீகுர்வந்தி இதி சங்காயாம் தேஷாம் அஸ்மாபிஹி மந்த்ரபூர்வகம் த்யக்தம் த்ரவ்யம் மந்திரபலேன அக்னிதேவாஹ ப்ராபயதி இதி. அக்னி தூதம் ருணீமஹே அக்னிம் தூதம் ருணீமஹே இத்தியாதி வேதவாக்கியைஹி அக்னேஹே தேவதூதத்வேன பிரதிபாதித்வாத் இதி சாஸ்திரகாரைருக்தம். யோ தேவானாம் புரோஹிதா இதி வேதேபி ஸ்ரூயதே கிள. அதஹ பிரதிதினம் பிரதிகிருஹமபி தேவதா பூஜாஹ கரவாம யஜ்ஞாதிஷு ப்ரவர்த்தேம தீபாராதனாதிக்கம் யதாசாஸ்திர நியம ஆச்சரேம தீப சாட்சிக்கம் தேவதா நிவேதனம் ஆச்சரேம ஏவம் அசதோமா சத்கமய இதி வாக்கியன க்ளேஷ பிரதாத்து அதர்ம மார்காத்து மாணவஸ்ய க்ளேஷ நிவர்த்தனே தர்ம மார்க்கே பிரவர்த்தனே தர்மாஹ பிரபோதன ரூபம் த்விதீய சாதனம் ஜகத் பிரதீபனே. ஏவம் சத்பல சாதன சங்கல்ப போதகானி வாக்கியானி உக்த்வா தாதிருஷ பலசாதகானி சத்பிரவர்த்தனா நியமாவளி போதகானியபி காஞ்சித் தர்ம வாக்கியானி ஸ்ருத்வா உபதிஷ்டானி. யதா சத்யம் வத தர்மம் சர மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ இத்யாதீனி லோட்லகார கடிதானி விதி வாக்கியானி தத்வத் இதமபி பிரதீபயேம இதி. பதம் லிங் லகாரேணோக்தம் ப்ர இத்யுபசர்கபூர்வக தீப்தாதோஹ உத்பன்னம் சதி. அஜ்ஞானரூபம் பாலானாம் அந்தகாரம் நிராகிருத்ய தேஷாம் ஜானரூபம் பிரகாசம் ஜனயேம இத்யர்த்தேன கர்த்தவ்யம் தர்மம் விதிரூபேண அஸ்மாகம் சாசனம் போதயதி. அத்ர தமசத்ருசஸ்ய அதர்ம மார்க்கஸ்ய ஜோதிரூபசன்மார்க்க உபதேசஹ நிவர்த்தக யுக்தாயுக்த விவேகசூன்யாஹ தர்மாதர்ம விசக்ஷண ரஹிதாஸ்ச ஜனாஹ பாலா இவ அஜ்ஞான மார்க்கஸ்தாஹ அனர்த்தான் அதிகச்சந்தி. அகாரியகரணைஹி பஹுக்லேசபாஜோ பவந்தி. ததா விவேகினஹ தர்மஜ்ஞாஹ ஜ்ஞானினஸ்ச ஜனாஹ ஸ்வபோதனைஹி தான் அதர்ம மார்க்காத் அயுக்தாத் நிவார்ய ஜ்ஞான மார்க்கே பிரவர்த்தயிதும் பிரதமதஹ தர்ம மார்க்கம் உபதிஷந்தி. அத்ர அதர்ம மார்க்கண க்ளேசகமனம் தமசா அனர்த்தலாப சத்ருஷம் பவதி. ததஹ ஞான மார்க்கேன சுக மார்க்கே பிரவர்த்தனம் து தீப பிரதர்சனேன வஸ்து சாட்சாத்காரத்வாத் ஆனந்த பிரதம் பவதி. அதஹ சர்வோபி வித்வான் ஸ்வ புத்ரம் மித்ரம் சிஷ்யம் எம் கம் வாபி ஆசிரிதம் ஜனம் ததர்ஹதாம் பரிசீல்ய சத்விஷயான் தஸ்மை நியதியதி சேத் சஹ குரு.